சுற்றி சாரே துணியாச்சு கம் கொல்கியாக்கு டோக்கு கங்கா யாரானியா தேகு வானு குழு யாங்காக்குலோட்டு போனே.